கெடுதாம் கெடுதீங்க கெடுதாக்க தெரிதீங்க கெடுதாம் கெடுதீங்க கெடுதாக்க தெரிதீங்க கெடுதாம் கெடுதீங்க கெடுதாக்க தெரிதீங்க கெடுதாக்க தெரிதாக்க தெரிதாக்க தெரிதாம் தாங்க கெடுதாக்க தெரி தெரி கெடுதாக்க தெரிதாம் கெடுதாக்க தெரிதீம் திம்டா கெடுதாக்க தெரி தெரி கெடுதாக்க தெரி தெரிதாக்க தெரிதாம் தெரி கெடுதாக்க தெரி தெரி கெடுதாக்க தெரிதாம் தெரி கெடுதாக்க தெரி தெரி கெடுதாக்க தெரிதாம் தெரி கெடுதாக்க தெரி தெரி கெடுதாக்க தெரிதாம் தெரி கெடுதாக்க தெரி தெரி கெடுதாக்க தெரிதாம் தெரி கெடுதாக்க தெரி தெரி கெடுதாக்க தெரிதாம் தெரி கெடுதாக்க தெரி தெரி கெடுதாக்க தெரிதாம் தெரி கெடுதாக்க தெரி தெரி கெடுதாக்க தெரிதாம் தெரி கெடுதாக்க தெரி தெரி கெடுதாக்க தெரிதாம் தெரி கெடுதாக்க தெரி தெரி கெடுதாக்க தெர